0: वाई कहता है कैप्टन वाई ऑफ SBI
1: आपका साइबर रक्षक।
2: சுத்தமான சத்தியமான தும்பிட்டேன் வேணும் சிறு